ததீம் தத்தஜம் தகஜம் தகஜம் தரகடதும் தரகடதும் ததீம் தத்தஜம் தகஜம் தகஜம் தரகடதும் தரகடதும் தகதீம் தத்தகதீம் தத்தததீம் தத்தததீம் அஜனுதாம்.